0: சிந்தான மேங்களோ பொங்காத்தி இன்போலோ சின்
1: யாங் சை மாயா சின் லை நின்னோ giá dài đồ chỉ kín tu chỉ ngò
0: ta nhà nã làm tiêm mà sai am xin ô mê lô kín nhất chiến lô xin hiền ô điều
1: ôm tu